0: பாப்பம்
1: விஷால் ஆப்டிகல்ஸ், மிதமாய் நிறக்கில் கன்னடகளுடைய விபுலமாய சேகரம்,
2: കൊട്ടാരക്കര ആൻഡ് കിടക്കേ തെരുവ്.

0: காம் டவுன். சரி, ஏதோ கருத்து சொல்றேன்னு சொன்னீங்களே, அதையாவது சொல்லுங்க கேப்போம்.
1: மை கருத்து, வாட் இஸ் ஐ அம் சேயிங்,

0: பாப்பம்
1: விஷால் ஆப்டிகல்ஸ் மிதமாய் நிறக்கில் கன்னடகளுடைய விபுலமாய சேகரம்
2: പരസ്യങ്ങൾ നൽകുവാനായി നിങ്ങൾക്കും വിളിക്കാം 9072585908 എന്ന നമ്പറിലേക്ക്.